5h du matin, je rentre chez moi. Mon corps à Paris, mon cœur à Gaza. Mon âme à Alger, mon ex à Casa. Ma meuf à LA me prend dans ses bras, je me sens chez moi nu. بسكي بالأرض بتفاجئ من حالي لما في ضغط بس عمري بنساش تربيتي بالحر شو سوشي مانيول شو سوشي مانيول.